0: Radio Saint-Ferréol 94.2.
1: காலை மணி 5. என் உயிரான சொல்லிசைக்கும் பண்டைய காலத்தில் மலர்ந்த வில்லு பாட்டுக்கும் உள்ள ஒற்றுமையை இரு கண்களால் கண்டு அனுபவிக்கப் போகிறேன். பூங்கனி அம்மாவை சந்திக்கப் போகிறேன். சிங்கப்பூரில் பிறந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லிசை பாடிக்கொண்டிருக்கும் இந்திய பெண் எனக்கு மனதில் வர்ணிக்க முடியாத ஒரு உணர்வு தோன்றுகிறது. கன்னியாகுமரி மாநகரத்தை நோக்கி செல்கிறோம். என் கலை பயணம் தொடங்குகிறது.